சகுடல கவுட தாவே திருத்தனாவே மாய பட்சே பாவே எனக்கு போக பிக்ஷா கே கர நேத்திர தாவே கவ கமர பினா சந்தோக்கு நீ கோராட சொப்பன முகத்து விடுத்து சப் காட்ட.